ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். ஓ, மே பாச்சோ எஸ்தா யாஃப்ரம் போனியானா. ஹலோ, கேன் யூ ஹியர் மீ ப்ளீஸ்? ஹலோ.